0: பண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு ரெயின்போ எஃப்எம் 107.5, மியூசிக்கலி யுவர்ஸ்.